முடிமே. சத்ரு சக்கரவர்த்தி சத்ரு சக்கர பூத்தே சுயம் பவசுபம் சர்வதா சர்வஜுக்தே துகாலம் பிரணாசி தயாலம் ஸ்வரூபே சதாயங்க சங்கே அபங்கம் வேபூத்தே துகாலம் பிரணாசி தயாலம் ஸ்வரூபே